ரைட். கோல்டன் ஸ்பைக் மலிலு கிரீடா ஷூரதாவலியதி ஹெல்ல விசிக்கிறேமே சவே பிரதமஸ்தானே தினாகன் அப்பே ரட்டே ருமேஷ் தரங்க சமர்த்தனா கன்கிராச்சுலேஷன்ஸ். ஏவாகேம பந்துவார விஸ்ஸ காந்தா லோக குசலானே நவசீலாந்திய சமக பேவதி தரகன் ஸ்ரீலங்கா கண்டாம விசிஷ்ட ஜாக் ශ්‍රීලංකා කාන්තා කණ්ඩායම විශිෂ්ට ජයග්‍රහණයක් ලබා ගන්නවා. කන්ග්‍රැචුලේෂන්ස්. ඒ වගේම ශ්‍රී ලංකා පිරිමි ක්‍රිකට් කණ්ඩායම බටහිර ඉන්දිය කොදෙව් කණ්ඩායම අතර තියෙන තරඟයෙන් ඒකලෝ පරාද වෙනවා. ඒ කියන්නේ තාමත් එහෙමයි කිසි වෙනසක් නැහැ.